கிங்கரலோ சாப்பூரு பாணமுருக்கு காஹே பேலாய பிரபலிக்கே காலிக்கையா பாய தூக் சுப்ரவ தேவன் ஹாரவரத்தே ஆங்கித்தும் திசை சித்தாரு ஜோ காசி கரே சோஹி சுகமான பூலா காஹே பிரே அஜான கவுன் பஸ்த ஆயி தேராய சங்க லபத ரஹோ ரச லோபி விதாங்க ராம நாம ஜப ஹிருதே மாஹே நானக் பாசே தீங்கர ஜாயே

அபயம் பராபூர்வண சோபபச்சனு ரமணும் கவனும் சாரு சங்கேனு உதரண சார சாகர நானக புனர்ஜன்ம லபியத்தை பேத புராண சாஸ்திர விசாரம் ஏகங்கார நாம் ஓர்தாரும் குல சமூக சகல ஓதாரம் படபாகி நானக கோதாரம் சிமரணும் கோவிந்த நாம உதரணும் குல சமூக லப்தம் சார சங்கேன நானக படபாகி பேட்டாந்த தரிசன சர்வதோக்கு பரம் தியாகே சர்வ தர்ம திருடாந்தன லபதேன சாது சங்கேன நானக மஸ்தக லிக்கண ஹோயோ ஹே ஹோவந்தோ ஹரண பரண சம்பூர்ண சாது சத்தம ஜானோ நானக பிரீத காரண சுகேன பயன ரஜனு ரச்சனும் குசும்ப ரங்கண ரோக சோக வியோகம் நானக சுக நா சுபன புனே மஹல்லா பஞ்சவா எக்க ஓவங்கார சர்குரு பிரசாத் ஹாத் கலம் அகம் மஸ்தக லேகாவதி உர்ஜ ரே சப சங்க அனூப ரூபாவதி உஸ்தத் கஹன ந ஜாய முகோ தோஹாரியா மோஹி தேக தர்ச நானக பலஹாரியா சந்த சபா மஹ பஹஸ் கே கீர்த மஹ கஹா அர்பி சப சிகார் ஏவ ஜியோ சப தேவாம் ஆச பியாசி சேஜ சுகந்த பச்சாய ஹர ஹா மஸ்தக ஹோவ பாக தா சாஜன பாய சகி காஜல ஹார தம்போல சபை கிச்ச சாஜிய சோலை கிய சிகார கே அஞ்சன பாஜியா ஜேகர் ஆவ கந்த தா சப கிச்ச பாய ஹர ஹா கந்த பாஜ சிகார சாபிரதா ஜாய ஜேச கர் பசியா கந்த ਸਾਬਟ ਭਾਗਣੇ ਤਿਸ ਬਣਿਆ ਹਬ ਸਿੰਗਾਰ ਸਾਈਂ ਸੁਹਾਗਣੇ ਹਾਂ ਸੁਤੀ ਹੋਏ ਅਚਿੰਤ ਮਨ ਆਸ ਪਰਾਇਆ ਹਰ ਹਾਂ ਜਾਂ ਕਰ ਆਇਆ ਕੰਤ ਤਾਂ ਸਭ ਕਿਛ ਪਾਇਆ ਆਸਾ ਇਤੇ ਆਸਕ ਆਸ ਪਰਾਇਆ ਸਤਿਗੁਰ ਭਏ ਦਿਆਲ ਤਾਂ ਪੂਰਾ ਪਾਇਆ ਮੈਂ ਤਨ ਅਵਗਣ ਬਹੁਤ ਕੇ ਅਵਗਣ ਛਾਇਆ ਹਰ ਹਾਂ ਸਤਿਗੁਰ ਭਏ ਦਿਆਲ ਤਾਂ ਮਨ ਠਹਿਰਾਇਆ ਕਹੁ ਨਾਨਕ ਬੇਅੰਤ ਬੇਅੰਤ ਤੇ ਆਇਆ ਦੁੱਤਰ ਇਹੋ ਸੰਸਾਰ ਸਤਿਗੁਰੂ ਤਰਾਇਆ ਮਿਟਿਆ ਆਵਾ ਗੌਣ ਜਾਂ ਪੂਰਾ ਪਾਇਆ ਹਰ ਹਾਂ ਅੰਮ੍ਰਿਤ ਹਰ ਕਾ ਨਾਮ ਸਤਿਗੁਰ ਤੇ ਪਾਇਆ ਮੇਰਾ ਹਾਥ ਪਦਮ ਆਂਗਨ ਸੁਖ ਬਾਸਨਾ ਸਖੀ ਮੋਹਰੈ ਕੰਠ ਰਤਨ ਪੇਖ ਦੁਖ ਨਾਸਨਾ ਬਾਸੋ ਸੰਗ ਗੋਪਾਲ ਸਗਲ ਸੁਖ ਰਾਸ ਹਰ ਹਰ ਹਾਂ ਰਿੱਧ ਸਿੱਧ ਨਭ ਨਿਧ ਬਸੈ ਜਿਸ ਸਦਾ ਘਰ ਪਰਤਰੈ ਰਾਵਣ ਜਾਹੇ ਸਹੀ ਤਾਲਾ ਜੀ ਅਹਿਮ ਨਿਤ ਪ੍ਰਤ ਹਿਰਹਿ ਪ੍ਰਦਰਭ ਸ਼ਿਦਰ ਕਤ ਢਾਕੀ ਅਹਿਮ ਹਰ ਗੁਣ ਰਮਤ ਪਵਿੱਤਰ ਸਗਲ ਕੁਲ ਤਾਰੇ ਹਰ ਹਾਂ ਸੁਣਤੇ ਭਏ ਪਨੀਤ ਪਾਰ ਬ੍ਰਹਮ ਵਿਚਾਰੇ ਉਪਰ ਬਣੈ ਆਕਾਸ ਤਲੈ ਧਰ ਸੋਹਤੀ ਦਹ ਦਹ ਚਮਕੈ ਬੀਜਲ ਮੁਖ ਕੋ ਜੋਹਤੀ ਖੋਜੋ ਖੋਜਤ ਫਿਰੋਂ ਬਦੇਸ ਪਿਓ ਕਤ ਪਾਈਐ ਹਰ ਹਾਂ ਜੇ ਮਸਤਕ ਹੋਵੈ ਭਾਗ ਤਾਂ ਦਰਸ ਸਮਾਈਐ ਡਿੱਠੇ ਸਭੇ ਥਾਬ ਨਹੀਂ ਤੁਧ ਜੇਹਿਆ ਬੁੱਧ ਪੁਰਖ ਬਧਾਤੈ ਤਾਂ ਤੂੰ ਸੋਹਿਆ ਬਸਦੀ ਸਗਨ ਅਪਾਰ ਅਨੂਪ ਰਾਮਦਾਸ ਪੁਰ ਹਰ ਹਾਂ ਨਾਨਕ ਕਸਮਲ ਜਾਹੇ ਨਹਾਇਆ ਰਾਮਦਾਸ ਸਰ ਚਾਤਰਕ ਚਿਤ ਸੋ ਚਿਤ ਸੋ ਸਾਜਨ ਚਾਹੀਐ ਜਿਸ ਸੰਗ ਲਾਗੇ ਪ੍ਰਾਨ ਤਿਸੈ ਕੋ ਆਹੀਐ ਬਨ ਬਨ ਫਿਰਤ ਉਦਾਸ ਬੂੰਦ ਜਲ ਕਾਰਣੇ ਹਰ ਹਾਂ ਤਿਉ ਹਰ ਜਨ ਮੰਗੈ ਨਾਮ ਨਾਨਕ ਬਲਹਾਰਨੇ ਮਿਤ ਕਾ ਚਿਤ ਅਨੂਪ ਮ੍ਰਮ ਨਾ ਜਾਣੀਐ ਗਾਹਕ ਗੁਣੀ ਅਪਾਰ ਸੋ ਤਤ ਪਛਾਨੀਐ